ஒரு கத்தங் சுத்ரேஷ்னா இங்கே நான் பேச்ச கவிஸ் வந்தனாத்தோர் பாசு கத்தான் சியாங் முடிக்கோ முக்கி முக்கி கத்தங் கவலோ இங்க வந்தன் கம்மா ஓம் வந்தன் ஓம்லி இல்லி ஓகே வந்தன் இப்பு லீடியா பொருவாந்தி தம்பு சியாங் முடிக்கோ இக்கே சசரங்க ஞாபகி வந்தன் இங்க சுனா பரி மாய்ஃபேம் துராக்கன் சுக்கங் சியாங் Baru katakan kini asyik yang setia tak sih kepingin sangat. Ang lancang akan untuk mempengati coro mereka. Namun kata sebagai linggang sawan pada paripurno. Pramilo kalau Wiwi Trisno tinggal-linggal pada nyon pamit. Saking arso panjenengan. Langan kita sakit. Binanggi mali wonten yang waktu canda ipun. Semoga sesarangan kita sami aturan santi Joyo-joyo wijayanti Wito-to nere ing sambikolo Gusti Yesus samberkahi nuwun-nuwun matur nuwun.